0: தாய் ஹோ ஹோ ஹோ
1: மக்களோ ஹவுடி ஹோ ஹோ மக்களோ
0: பரத் பரத் அங்கால பேக்க சக்கரட் குடே கத்தது குடே கத்தது
1: ஹே
0: குடே கத்தது ஐ கேன் குடே மொக்கடது குடே
1: ரெசட்
0: குடே கத்தது கத்தது
1: குடே தேன
0: ரே கோட்டை கத்த ரே கோட்டை கத்த தேன ஐ தேன வெடி ஒரு பாம்பாக அதா கத்தது பேக்க
1: கேட்டது
0: பாம்பு பாம் கண்ட பாம் பெருமோட பாம் பெருமோட பாம் பாம்
1: கண்டாய் இடது பாங்க மாலு கண்டு போடுவான்
0: உதாரண வசன் மித்திர ரங்க தக்குவே அப்பி மே மொக்கரி கமனக் பிமனக் கெடக்கோட்டும் ஜீவத் வெனக்கோட்ட தவச கெவனக்கோட்ட எந்த நியமித அவதானமட்ட மூணு தெண்ட அந்தர்ஜாத்திக வியசன அவதானம் அடுக்கிரீமே தினே
1: சித்தவென்னு புலுவாங்க அவதானமாக தேங்க் தீர்ந்து
0: நாயண்டு புழுவாங்க தேங்க சமாரலாட்டு கங்கத்துற என்ன புழுவாங்க சமாரலாட்டு நீங்க என்ன புழுவாங்க சமாரலாட்டு வலிக்குனாட்டு என்ன புழுவாங்க சமார தனக்கிட்டு சுளி சுலகாக் என்ன புழுவாங்க மேம அசமார தனக்கிட்டு பூமி கம்பாவாக்
1: என்ன புழுவாங்க
0: என்ன புழுவாங்க பிவகே விவித சுவாவிக ஆபதா தீரும் அப்படி மூணு தீல புழுது மூணு தீல புழுது விவிதேவ தீரும் மே ஹெம அவஸ்தாவகதீம மினிஸ் ஜீவித மினிஸ் தேப்பல ஹானி வெலா தீரும் ஹானி வெண்ண புழுவாங்க ඉතින් මේ සිද්ද වෙන්න ඉඩ තියෙන ස්වභාවික වෙසට ගැන කලින් දැනගන්නේ කොහොමද? කලින් දැනගෙන ඒවට කල්ැතුව ප්‍රතිචාර දක්වන්නේ කොහොමද? ඊට පස්සේ අපේ සාමාන්‍ය මිනිස් හැසිරීමේ කොහොමටත් නිකම් පොඩි ගොබ්බ ගතියක් තියෙන හින්දා මේ දේවල් වලට මේවා කලින් දැනගෙන හිටියා. ඒවට හරියන විදිහට රිස්ක් මැනේජ්මන්ට් ස්ටෙප්ස් ගන්න එක ලෝකෙ කොච්චර අමාරුද? කොච්චර හොම්බෙන් යන වැඩක්ද මේක කියලා මිනිස්සු දන්නවා විද්‍යාඥයෝ දන්නවා ඒ හින්දා තමයි වෙනම දවසක් වෙන් කරලා තියෙන්නේ ඔක්තෝබර් 13 වෙනිදාද ලෝක ස්වභාවික ව්‍යසන අවදානම් අඩු කිරීමේ ජාත්‍යන්තර දිනය. අද අපි වඩ ඒ ගැන වඩ පඩ පඩ කතා කරන්න
1: වඩ පඩ පඩ කතා කරන ඒකලම අපි පඩ පඩ නෙමෙයි ලොකුට ලොකුට කතා කරන මාළබේ පුංචි කාරණේවස ICBT campus එක ගැන ඊට පස්සේ LB finance ගැන කතා කරන්න ඕනේ.
0: Douglas and Sons limited ගැන කතා කරන්න ඕනේ. DFCC home loan ගැන කතා කරන්න ඕනේ. ඒ ඔක්කොම අතරේ සැන්ඩි කියන විකාර අහගෙන ඉන්නත් ඕනේ. එහෙනම් ඉතින් ඔයගොල්ලෝ කොහරි අමාරුයි ගහගෙන ඉන්න. අපි හය අමාරු වෙනකල් ආඩක් ගන්නවා.
1: හොඳ ලාඩම්.
0: And there Jamie.

0: பாசம் பதுமட்ட சீதா மிஸ் ஹட் கூல் த
1: கூல் மக்கத மாம ஹட் நே
0: ஈக்கனங்க அத்த மிஸ் மிஸ் தக்கல புருது இத்துவாகி
1: வென்ன பே தக்கல புருது நேவே சமாருட்ட அல புருது அதி
2: ஓ மை காட்
0: அடி மிஸ் சுது கொச்சி Hot and spicy with Sudu Kochi.